0: lagbe yin ma pa gbo iya o mi ona bi lo mi ona bi lagbe mo joro o le ke ba ti bi e
1: ah ouais c'est parfait.